மோகனி மூரதி சாவரி சூரதி, மோகனி மூரதி சாவரி சூரதி, நயனாபனி விசால பசோ முரே, நேனமே நந்தலாந்த. अशी ही रचना, त्यावेळी थोडाफार बदल होता पण मग पुढे